0: Home 92.2 FM. Home is a feeling.
1: மாந்திரிகம் மாந்திரிகம் மாந்திரிகம் வாக்குகள் செய்திகள் யாந்திரிகம்

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றிப்பிடிக்க மாற்றிப்பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட

தகதிமிதாம் தந்தி கிண்ணத்து தகதி தகதிமிதாம் தந்தி கிண்ணத்து தரிகிறது தகதிமிதாம் தந்தி கிண்ணத்து தாம் தந்தி கிண்ணத்து தாம் தந்தி கிண்ணத்து தத்திம் ததிம் தகிட தகஜம் தத்திம் ததிம் ததிம் தஜம் தகிட தகதிமி தகஜம் ததிம் தகிடஜம் சரிக மதனி தரித மகதிக மதனி சாலி மதனி சரிக மதனி சமமதனி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி சமமதனி கமகதி சரிக மதனி ச